ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. வணக்கம், வெல்கம். இது நம்ம நேரம் ஆன் அஹல்ய எஃப்எம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்கட்டுமா? நீங்க கடைசியா எப்ப ஒரு கோவிலுக்கு போனீங்க? ஒரு போட்டோ எடுத்தீங்களா இல்ல செல்ஃபி எடுத்தீங்களா? கண்டிப்பா எடுத்திருப்பீங்கல்ல. ஆனால் நம்ம பேச வைக்கும் சில இடங்கள் நம்ம கிட்ட பேசும். அது தமிழ்நாடோட கோவில்களும் மண்டபங்களும் கல் தூண்களும் அப்படிதான். அவங்க பேச வார்த்தைகள் தேவையில்லை, ஆனா அவங்க சொல்ற கதைகள் ஆயிரம். கூகுள் மேப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி தூரத்துல தெரியும் கோபுர வீடுகளை குளிர்ந்திருக்காங்க. மாடர்னியரிங் வர்றதுக்கு முன்னாடியே ஆர்கிடெக்சர்னா அது நம்ம கல்ச்சர். இன்னைக்கு நாம தமிழ்நாடுவோட சில அழகான ஆர்கிடெக்சரல் வண்டர்ஸ் பத்தி தான். ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை. இந்த பயணத்துல முதலா நம்ம ஷோ என்னன்னா, ஒரு கம்பீரம்ல பாகுபலி படத்துல இருந்து முகில் வர்ணா முகுந்தா ஸ்வீட்டான பாட்டு. இது அகல்யா எஃப்எம் இரம், அண்ட் திஸ் இஸ் ஆர்

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ദൂരത്തിൽ തെരീര ഒരു ഗോപുരത്തെ പാത്തിട്ട് അടടാ ഇത് മധുര മീനാക്ഷി കോവിൽ തന്നെ, ഇത് ശ്രീരംഗം തന്നെ അപ്പീന്ന് നമ്മ ഉടനെ കണ്ടുപിടിച്ചിടുവോ. അപ്പി ഒരു ഐഡന്റിറ്റിയെ നമ്മ തമിഴ്നാട്ടുക്ക് കൊടുത്തിരിക്കുന്നത് ഗോപുരങ്ങൾ தான். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூகுள் மேப்ஸும் இல்ல, லொக்கேஷன் ஷேரும் இல்ல, அப்ப தூரத்துல தெரியற கோபுரங்கள் தான் டிராவலர்ஸ்க்கு வழிகாட்டியது. ஊர் வந்துடுச்சுன்னு முதல்ல தெரியறது இந்த கோபுரத்தை பார்த்துதான். இன்னும் ஒரு அழகான விஷயம் என்னன்னா, கோவிலுக்கு போனா உடனே நம்ம கண் முதல்ல பாக்குறது சந்நிதியே இல்ல, கோபுரத்தை தான். அதாவது நம்ம தலைய நிமிர்ந்து பார்க்க வைக்கிறது கோபுரம். வாழ்க்கையிலும் சில நேரம் நம்ம தலையை நிமிர்ந்து பார்க்க மறந்துடுவோல, கோபுரம் அதையும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. ஒவ்வொரு அடுக்கிலும் சிற்பங்கள் இருக்கும். புராணங்கள், தெய்வங்கள், கலைகள், மக்களின் வாழ்க்கை முறை எல்லாமே கல்லல் செதுக்கி வச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம கோவில்கள் வெறும் வர்ஷிப் பிளேசஸ் இல்ல, அவ ஒரு ஓபன் ஹிஸ்டரி புக் கூட. ஒன் மோர் பியூட்டிஃபுல் திங், தமிழ் ஆர்கிடெக்சர்ல ஹைட்னா வெறும் கம்பீரம் காட்டல, அது நம்ம மனத பூமியிலிருந்து கொஞ்சம் மேல உயர்த்தி பார்க்க வைக்கிறது. அப்ப இந்த கம்பீரமான கோபுரத்துக்காக ஒரு அழகான பாடல், PS1 படத்திலிருந்து ராட்சச மாமனை பாடல் கேட்டுட்டு we will be right back. இது அஹல்யா FM and this is RG Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இன்னைக்கு நம்மளுக்கு ஆடிட்டோரியம் இருக்கு, கன்வென்ஷன் சென்டர் இருக்கு, மேரேஜ் ஹால் இருக்கு. ஆனா நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருந்தது, அதுதான் மண்டபம். மண்டபம்னா நம்ம கோவில்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் மட்டும் இல்ல, அந்த காலத்தோட சோசியல் மீடியா, கல்ச்சர் சென்டர், பப்ளிக் கேதரிங் ஸ்பேஸ் எல்லாமே சேர்ந்ததுதான் மண்டபம். பரதநாட்டியம் ஆடினது இங்க தான், வேத பாராயணம் நடந்தது இங்க தான், மக்கள் சந்தி. மண்டபம் நம்மளுக்கு சொல்ற லெசன் என்னன்னு தெரியுமா? Spaces don't become special because of walls, they become special because of the stories they hold. So in the

இது நம்ம நேரம் இரா ஆன் அஹ்லியா. அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வச்சு என்ன யோசிச்சாங்க தெரியும், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்ந்து கலந்துருக்கு. அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் தெப்பக்குளம். கோவில்கள் பக்கத்துல இருக்கிறது விரும்புறதுக்காக இல்ல, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் மிச்சு வைக்க, குளிர்ச்சியாக வைக்க ரொம்ப முக்கியமான மதுரையில இருக்கிற தெப்பக்குளம் பெஸ்டிவல் அந்த அழக. இன்னொரு டேங்க்ஸ் இருக்கிற ஏரியா நேச்சுரலி கொண்டீஸ் உள்ளது. அப்ப நம்ம கோவில்களை கட்டினது வெறும் டிவோஷனுக்காக மட்டும் இல்ல, முன்னாடி நம்ம பாக்குறது ரொம்ப நல்லது இல்ல. சோ பைசன் காலமா மாடர்ன் கானம் கேட்டுட்டு, திஸ் இஸ் ஆர்ஜி ஸ்டேட்.

0: இருக்கா? பணியில வச்சிருக்க?
1: இந்த பணி நின்று கூட போட்ட மிருக்க தான்
0: செய்வேன். அப்படி பாரு,
1: பணியில எங்க பார்த்தாலும் சரி வச்சு கொடுத்துருவேன்.
0: பாருல, அப்ப
1: நான் எந்த ஒரு ஊழல் பண்ணா ரோஹி
2: அண்ணே, அந்த பைய கிட்டாங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவன் நம்ம பையலண்ணே, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு.
3: கிட்டான் அவன் கபடியை பார்த்ததான் அவனை என் கூட சேர்த்துக்கிட்டான். அவன் கண்ணுல கபடி தவறு வேற எதுவும்

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: വീട്ടില് കറണ്ട് പോണാ ഫസ്റ്റ് തേടുന്നത് என்ன? ഫാൻ ஏசி இல்லனா கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏர் கண்டிஷனர் இல்ல. அப்ப மக்கள் எப்படி இவ்ளோ பெரிய வீடுகள்ல குளிர்ச்சியாக வாழ்ந்தாங்க தெரியுமா? அதற்கான பதில் தான் செட்டிநாடு ஆர்கிடெக்சர். தமிழ்நாடோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சரல் ட்ரெஷர்ல ஒண்ணு செட்டிநாடு வீடுகள். அந்த பெரிய மரக்கதவுகள், நடுவில் இருக்கிற முற்றம், கலர்ஃபுல் ஆத்தங்குடி டைல்ஸ், பர்மால இருந்து கொண்டு வந்த டேக் வுட், பெல்ஜியம் மிரர்ஸ்னு பார்த்தா இல்ல ஒரு